நிம்மரிக்காருள்ளும் நஜாரோம் நீரோவனாரோ வக்கமனாயின் ரிட்டா பமியல் ஜமீன் யௌமல் குஸ்